யாருக்கு தான் இந்த பாட்டுகள் பிடிக்காமல் இருக்கும். ஸோ இசைஞானி வந்து இந்தியனும் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கையும் தமிழ் ஃபோக்கோட அப்படி பெசஞ்சு ஒரு பிரமாதமான மெலடி, மியூசிக்கல் மெலடி கம்போசிஷன் கொடுத்து அன்னைக்கு இசையில் பண்ணார் தமிழ் இந்தியன் சினிமாவில் லீடிங் கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ன வரைக்கும் அவர் அடிக்க ஆளே இல்லை. ஸோ 1976 வந்து அப்புறம் மூணு சினிமா மியூசிக் பண்ணார் இசைஞானி. August 1976 ரிலீஸ் ஆன படம் வந்து பாலூட்டி வளர்த்த கிளி, அதுவும் மிஸ்டர் தேவராஜ் மோகன் டிரெக்ஷனில், இசைஞானி மியூசிக்கில். அதிலிருந்து நம்ம கொஞ்சம் ரெண்டு பாட்டு கேட்போம்.

இதில் ஒரு ட்ரிவியா என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, இந்த நான் பேச வந்தேன் பாட்டு தான் இசைஞான இளையராஜாவும் எஸ்பிபி இசைஞான இளையராஜாக்கா வேண்டி பாடின முதல் பாட்டு. அதுக்கப்புறம் அந்த டியோ எத்தனாயிரம் பாடல்கள், எத்தனை சூப்பர் டூப்பர் ஹிட் நமக்கு வந்திருக்காங்க. வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் அண்ட் ஃபார்ச்சுனேட் டு லிசன், இல்லைங்களா? ஓகே. அப்புறம் இதே 1976 27 நவம்பர் இன்னொரு மூவி ரிலீஸ் ஆச்சு, உறவாடும் நெஞ்சம். அதுவும் தேவராஜ் மோகன் டிரெக்ஷனில், இசைஞானி மியூசிக்கில்.

You're listening to Sing with Santhi on Hot FM 106.7. அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்த படம் 1976ல் டிசம்பர் 10th ரிலீஸ் ஆன படம் பத்ரகாளி. ஏசி திருலோகச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ணி டிரெக்ட் பண்ணார். இது தெலுங்கு மலையாளம் ஹிந்தியில் எல்லாம் ரீமேக் பண்ண ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்.

1977ல் இசைஞானி 13 சினிமாவுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணார். அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும்படியான, அதாவது ரொம்ப பாப்புலர் சாங்ஸ் இருந்த படங்கள் தீபம், கவிக்குயில், புவனா ஒரு கேள்விக்குறி, 16 வயது நிலை அண்ட் காயத்ரி. 27 ஜூலை ரிலீஸ் ஆன படம் கவிக்குயில், அது தேவராஜ் மோகன் டிரெக்ஷனில், இசைஞானி இளையராஜா மியூசிக்கில் வந்த படம். அதில் ரொம்ப பாப்புலர், ரொம்ப ரொம்ப பாப்புலர் பாட்டு சின்ன குயில் அழைக்கிறான் பாட்டு, அது டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா பாடின பாட்டு, ரொம்ப ரன்அவே சக்சஸ்.

நீங்கள் கடைசியாக கேட்ட இப்போ கேட்ட பாடல் காதல் ஓவியம் வந்து சுஜாதா மோகனோட தமிழ் டெபியூ பாடல். அழகாக இருந்தது இல்லைங்களா பாட்டு? ஓகே. அப்புறம் 9 செப்டம்பர் 1977 ரிலீஸ் ஆன சூப்பர் டூப்பர் ஹிட் புவனா ஒரு கேள்விக்குறி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிவகுமார் ஹீரோ ஆன்டி ஹீரோ ரோல்ஸ் ரிவர்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. எஸ்பி முத்துராமன் சார் டிரெக்ஷன், பஞ்சு அருணாசலம் ஓட திரைக்கதை வசனத்தில் வந்த கமர்ஷியல், பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ். இசைஞானியோட மியூசிக்கில் காம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய சக்ஸஸ் ஆன படம் புவனாவோட கேள்விக்குறி.

15 செப்டம்பரில் அதே வருஷம் 1977 ரிலீஸ் ஆன மெகா ஹிட் 16 வயது நிலை. ஸ்ரீதேவி, கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து, மிஸ்டர் பாரதராஜா இயக்கிய இசைஞானி இசையில் வந்த படம். தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அதில் உள்ள பாடல்களோ அதிலோட வசனம் எல்லாம் ஒலிக்காத பட்டி தொட்டியே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூப்பர் டூப்பர் ஃபிலிம் 16 வயது நிலை.

பல அவார்டுகள் வின் பண்ண படம். மிஸ்டர் கமலஹாசனுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட், மிஸ்டர் பாரதி ராஜாவுக்கு பெஸ்ட் டிரெக்டர் அவார்ட், எஸ் ஜானகி அம்மாவுக்கு நேஷ்னல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் தமிழ் சிங்கிங் ஓ பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அடித்து வாரி அவார்ட்ஸ் வாங்கின சூப்பர் டூப்பர் படம் படத்தில் வந்த பாடல் தான் நம்ம இப்போ கேட்ட பாடல். யூ லிஸ்னிங் டு சிங் வித் சாந்தி ஆன் ஹாட் எஃப்எம் 106.7. நம்ம இன்னும் வரக்கூடிய வாரங்களில் மிஸ் இசைஞான இளையராஜாவோட பல பல பல பாடல்களை நம்ம கேட்க போகிறோம். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் குட் நைட்.